0: தேவதாஸ் காப்பிக்காட், நவிண்டி படில், போஜராஜ் வாமஞ்சூர், அரவிந்த் போலார், சாய் கிருஷ்ணா, வஜ்ரதீர் ஜெயின், சதாசிவ அமீன், பிரசன்ன ஷெட்டி பைலூரு, சந்தீப் ஷெட்டி மாணிபெட்டு, உமேஷ் மிஜார், ரூபா வர்க்காடி சேர்லக்கனி மல்லா தாரா பழகனி உண்டு. சுருத்து சர்த்திக்கு துளு சினிமா மல்தொந்து உப்புனேர்ந்து ஒன்று விபின்னவாது பொடு பண்பன காரணகு காஷ்மீரடு சித்திரதா பதக்குலினு சித்திரீகரண மல்தேர் பதக்குலு பாரி பொருளுடைய மூர்து பத்ததுண்டு பந்து கோல்டன் ஸ்டார் கணேஷ் பந்தேர்.
1: நம்புறா
2: கடல்வான்சி
3: எங்காயடா லவ் ஆத்து.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில இருந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தான் பத்துக்கு.

மனிதனையில்லாதோ மண்மையிலே இருக்கிற நான் கரிகளை இல்லாதோ நம்பிகளும் நோக்கிட நான் பண்பண வராதோ மெல்லாஞ்சிக்கிட்டு இருக்கிற நான் தப்ப பாப்பான் மாமா பிள்ளை பாடுவோம்.

பறையவும் மாமின் சாரு நிறக்கரில் பேரெடுத்து பறக்கவும் கடிக்கவும் மரமோட்டு சாரு மாமீர மூக்கு பீங்கிரு பைய பைய இதெல்லாம் பைய பைய பைய இப்பஞ்சரதைய கொத்து குத்துறோம் மண்ணு ஒட்டி அணிவோம் சுபை சுபை கேட்குறோம் அடி அடி அடி ஆயா மாமி குமர் மொழுகும் குத்து.

0: தேவதாஸ் காப்பிக்காட், நவிண்டி படில், போஜராஜ் வாமஞ்சூர், அரவிந்த் போலார், சாய் கிருஷ்ணா, வஜ்ரதீர் ஜெயின், சதாசிவ அமீன், பிரசன்ன ஷெட்டி பைலூரு, சந்தீப் ஷெட்டி மாணிபெட்டு, உமேஷ் மிஜார், ரூபா வர்காடி சேர்லக்கனி மல்லா தாரா பழகனி உண்டு. சுரத்து சர்த்திக்கு துளு சினிமா மல்தொந்து உப்புனேர்ந்து ஒன்று விபின்னவாது பொடு பண்பன காரணகு காஷ்மீரடு சித்திரதா பதக்குலினு சித்திரீகரண மல்தேர் பதக்குலு பாரி பொருளுடைய மூர்த்து பத்ததுண்டு பந்து கோல்டன் ஸ்டார் கணேஷ் பந்தேர்.
1: நம்போரா
2: கடல்வான்சி
3: எங்காயடா லவ் ஆத்துது
4: எங்கேயே போடும்.

0: 이 원액이라고 뭐 엔짜라 받을까
1: 뭐? 오, 대박이래. 이 불사람한테 안 일어나지겠대. 아, 이때 원래 뭐라?
0: 이 일어나지가 받는데 안 인자 뭐라 이미
1: 안 일어나지겠대. 이 세트.
2: 아니야.
1: 양락노티기 있네 대트리.
0: 버츄얼리 버츄얼리.
1: 네, 이래 버치. 안래 일어나지가 받는데.
3: 아니네 원래 보다 사일러한테.
1: 안래 버리자. 안 일어나지가.
3: என்னோட்டு வரப்போனா தென்னோட்டு வரப்போ அயனோட்டு வரப்போ
1: அரோட்டு வரப்போ அரோட்டு வரப்போ
0: என்னோட்டு வரச்சி என்னோட்டு வரச்சி
2: பாலே செஞ்சு நல்ல பாப்பாத்து வந்து பாலே தட்டோன்னு
1: ஏ பாத்து உண்டலாக்கி நேக்கிறேங்கி
4: எக்கட நீ பாத்திர வந்து அனுப்புண்டே நீக்கு ஏன்னோட்டு போடல இருநோட்டுக்கு வர ஏமந்தே கலி
1: இருநோட்டுக்கு நீ பத்தங்க வந்து
3: பந்தன் நீ பந்தியனா
2: నాడు నుప్పు నిన్న సీంతిల గొప్పను మత పుడోడు
3: అయ్యో
2: అయ్యబడి నోను.

தூரர சுருவாண்டு மர்மல் என்ன மர்மல் என்ன மகன மண்டென்னு கிர்கதல் மர்மல் என்ன மர்மல் என்ன மகன்

மாத்தர்ல ஒன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான் அடிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பத்துக்கு.